முழம் நாக்குள்ள சின்னம்மா, அயலத்தை சின்னம்மா, அழகுள்ள சின்னம்மா, அரமுழம் நாக்குள்ள சின்னம்மா. அவள் கொரு சட்டைக்கு துணி வெட்டு நேரத்து அகத்திருந்தேன் கொரு கிருகிருப்பு. அவள் கொரு சட்டைக்கு துணி வெட்டு நேரத்து அகத்திருந்தேன் கொரு கிருகிருப்பு. அயலத்தை சின்னம்மா, அழகுள்ள

குழப்பம் வேண்டினோ கல்கண்டமானு நின்றாட்டுராக நல்ல கல்கண்டம் நல்ல கல்கண்டம்.